0: கேரளாவின் சவ சொத்துனாயி
1: விசாய் ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.livefm.lk
2: FM.LK

0: ஸ்ரீ லங்காவே விழாவ ஸ்ரீலாங்கிய ரித்மய விஸ்வ சிசாரா லைவ் எஃப்எம்
1: LiveFM.lk